0: Kita 107.9.
1: Kita dadah takut final authority layu jangan ingat tetap kulmi orang.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்ற